0: சீதா, எல்லாம் மறத்து விட்டேனே. சீதா, அரே இவ்வளோ கூத்து கடையை தூக்கடிஸ்தாளல்ல, பாப்பா ஆயாச ஆகிதேனோ. சீதா, ரூம்னல் ஹோக் மல்கொழே.
1: பாப்பா பா, நன் கந்தா இல்ல, ஊட்ட மாடு பாமரி.
0: மகு கூட மலகிதே, இவ்வளோ யாரும் கரீத்தாளே. சீதா எச்சர மாடுக்கொழே, ஊட்ட மாடு அந்த யாருக்கு ஹேத்தியா?
1: ಶಿವು ಭಿಕ್ಷಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದ, ಇವತ್ತು ಎಲ್ಲೂ ಅನ್ನನೇ ಸಿಗಲಿಲ್ವಂತೆ, ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲೇ ಊಟ ಮಾಡುವಂದೆ. ಪಾಪ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಉಪವಾಸ ಇದ್ದಾನೆ.
0: ಸೀತಾ ಸರಿಯಾಗಿ ಎಚ್ಚರ ಮಾಡ್ಕೊಳೆ, ಕಣ್ಬಿಡು. ಶಿವು ಆಗಲೇ ಹೊರಟು ಹೋದ್ನಲ್ಲೇ, ನೀನೇ ಅವನಿಗೆ ಅನ್ನ ಹಾಕ್ದಿಯಲ್ಲ.
2: ಅಯ್ಯೋ ಇದೇನೋ ಕೂತ್ ಕಡೆನೆ ನಿದ್ದೆ ನಂಗೆ.